எஸ் எஸ் வெல்கம் பேக். நீ கேட்டா இதரா ரேடியோ சிவமுக 90.8 FM சமுதாய வானொலி. பாரவசைக்காகி பாவிஷ்யக்காகி நம்ம வானொலி ஏதோ காஃபி வித் ஆஜிஸ் கார்யக்ரம நர்ஸ் கொடுத்தாரு. நானு நிமானேச்சின ஆர்ஜே அர்ப்பிதா. சக்கத்தாகிறோ சாங் ஏனோ கேட்கு வந்து அல்வா, விவாஹ போஜனவிது. இது மாயா பஜார் சினிமாத சாங் ஆகிது. ஏனாதரும் ஸ்பெஷல் ஆகிரோ ஊட தಿಂಡಿಗಳು ಬಂತು ಅಂದ್ರೆ ಡೆಫಿನೆಟ್ಲಿ ಈ ಒಂದು ಹಾಡು ನೆನಪಾಗುತ್ತೆ, ನನಗಂತೂ ನೆನಪಾಗ್ತಿರುತ್ತೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೂ ಕೂಡ ಈ ಸಾಂಗ್ ನಾ ಕೇಳಿಸ್ತೆ. ಸೊ ಇವತ್ತಿನ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ

குறுக்கு யாட இருக்கு, பாறை இருக்கு, நோடு இருக்கு, அல் இருக்கு, இல் இருக்கு, நோடு இருக்கு.